0: இரட்டையே நொமியன ஹட
1: ஆரங்கின் ஜோடி
0: இருதா ராத்திரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரியா.

அப்பி மங்கல்ல காலிட்ட விஸ்கி போதலிட்ட காசி புதாலை கேவே ஓய ஜோச மறையல்ல பேதுரு ஜூதா சப்பெல் இந்த தமை நானே மெஹே லோகு எந்த கத்த ரோமே உந்தல்லட்ட

பிராட்டத்தை வாங்க கியன ரேடியோ பிரசங்க வேதிக்காவே ரேடியோ கரணைய லக்ஹாண்டு ஜி ராஷ்.

ரத்தத்த வக கியன ரேடியோ பிரசங்க வேதிக்காவே ரேடியோ கரணைய லக்ஹாண்டு ஜி ரஷ்ம.

0: விலா பசுருத்துலை வினாடி பணாய்
1: மமனந்தே மானம் ரிலாக்ஸ்
2: ரேடியோ கரணய லக்ஹாண்டு.